0: பாப்பம்
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம், லோட்டஸ் ரோட் பிரைவேட் பெஸ்டாண்டர் சமீபம் புல.